எதிர்பார்க்கப்பட்ட தருணம் வந்துவிட்டது. KBS இன் புகழ்பெற்ற ரியாலிட்டி ஷோ ஜாகோ ராக்கெட் மூடா சீசன் 2 அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. 16 முதல் 30 வயதுக்குட்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் முன்னுரிமை. உங்கள் திறமையை நிரூபித்து 150,000 ரிங்கிட் ரொக்க பரிசை வெல்லுங்கள். நேரடி தேர்வுகள் நாடு முழுவதும் நடைபெறுகின்றன. முழு விவரங்களுக்கு இப்பொழுதே www.kbs.gov.my/ரக்கன்முடா என்ற அகப்பக்கத்தை வலம் வாருங்கள்.